0: 95.5 আৰু 99.7 লাখান্দে রেডিও ITN সবে শ্রীলঙ্কা হান্দে
1: বেলাও পেরবুর দহায়াই
2: விழாவு ஒப்ப வைத்த கிண ஆவி
3: லொத்தரையே பெரலிக்கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக்கட் அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக் சஹா கிராண்ட் சுப்பிரி டேக்கட் சுப்பிரி மோட்டர் ரத்யா NLB மெகா பவர் ஒபர் அதம மினதி கண்ணு

0: நாட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: லுக்கையா மார விடனி ஊனி தொட்டிக்கு வாணி மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கோது டுக்டர் யாரு சொன்னது
3: மார்க்ஸ்மேன் சமூக வியாபாரத்தின் கேள்வி அபிதாரண தண்டவனி மாவுக்கின் என டோமாஸ் வீக்கெட்டிமியான்

0: ஐ தசம பஹ அனுத்து நாய் தசம ஹத லக்ஹண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கிய ஹண்ட
1: வெலாவ பஸ்ரோ ஏகாய்
2: விழாவு ஒப்ப வைத்த கிண ஆவே
3: லொதரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக்கட் அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக்க சஹ கிராண்ட் சுப்பிரி டேக்கட சுப்பிரி மோட்டர் ரத்யா NLB மெகா பவர் ஒபல் அதம மினதி கண்
2: டைம் பேய புவத்

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: 5:45
0: லாகாண்ட ப்ரவர்த்தி சமசாய தியேட்டர் பலாபுரத்துவான சம